0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: Ragam DTH 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது கேட்கலாம் கோபிநாத் ஐயர், ராம்நாத் ஐயர் ஆகியோரின் வீணை இசை. தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். மகா கணபதி நாட்டை ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஆதிதாளம்.
2: Listen to a Veena duet by Gopinath Iyer and Ramnath Iyer. They begin their concert with Mahaganapathim in Rag Naatai, set to Aditalam, a composition by Muthuswami Dikshithar.

0: என்ன கானு ராம பஜன பந்துவராளி ராகத்தில் பத்ராஜல ராமதாசர் இயற்றியது ரூபகதாளம்.
1: They now present Enna Ganu Rama Bhajana in Rag Panthuvarali set to Rupakam Thal, a composition by Bhadrachala Ramadasar.

0: கிரிபை என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை சஹானா ராகம் ஆதி தாளம்.
1: You can now listen to Giripai in Rag Sahana set to Aditaal, a composition by Thyagarajar.

0: ராகம் டிடிஹெச்சில் கோபிநாத் ஐயர், ராமநாத் ஐயர் ஆகியோரின் வீண இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். இனி சுவாதி திருநாள் கீர்த்தனை. சரசிஜ நாப முராரே, தோடி ராகம் மிஸ்ரசாப்பு தாளம்.
1: This is Ragam 24/7 DTH, Anytime Indian Music. You are listening to a Veena duet by Gopinath Iyer and Ramanath Iyer.

0: ஐயர், ராம்நாத் ஐயர் ஆகியோரின் வீண இசை. தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் DTH 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை.
1: You are listening to a Veena duet by Gopinath Iyer and Ramnath Iyer. They were accompanied on the mridangam by Tanjavur R. Kumar. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: வி சுப்பிரமணியம் அவர்கள் பாடுவார், எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஒமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம். இந்த நிசு வர்ணிம்ப தரமா குண்டக்ரியா ராகம் ஆதிதாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

பரமாத்முடு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை வாகதீஸ்வரி ராகம் ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: வி சுப்பிரமணியம் அவர்கள் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஒமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் டிடிஹெச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தல ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைடல் பை ஸ்ரீமதி காயத்ரி சங்கரன். ஷீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ எம் ஏ சுந்தரேஸ்வரன் ஆன் த வயலின் அண்ட் சேர்த்தலா ஸ்ரீ ஆர் அனந்த கிருஷ்ணன் ஆன் த மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் ஐங்கரன் இல்லாமல் பெரியசாமி தூரன் பாடல், ராகம் கேதாரம் ஆதிதாளம். த கான்சர்ட் பிகின்ஸ் வித் பெரியசாமி தூரன் சாங் ஐங்கரன் இல்லாமல் இன் ராக் கேதாரம் செட் டு ஆதிதாள்.

இனி தாமதம் தகாதையா. லால்குடி கோபால ஐயர் இயற்றியது. ராகம் மோகன கல்யாணி, ஆதிதாளம். லிசன் நவ் டு தாமதம் தகாதையா, ரிட்டன் பை லால்குடி கோபால ஐயர், இன் ராக் மோகன கல்யாணி, செட் டு ஆதிதாள்.

இனி ஆண்டவனே உனை நம்பினேன். பாபநாசம் சிவன் பாடல், ஷண்முக பிரியா ராகம், ரூபகதாளம். லிசன் நவ் டு ஆண்டவனே உனை நம்பினேன், கம்போஸ்ட் பை பாபநாசம் சிவன், என்றாக் ஷண்முக பிரியா செற்றுத்தாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச், 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தல ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி காயத்ரி சங்கரன். ஷி இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ எம் ஏ சுந்தரேஸ்வரன் ஆன் த வயலின் அண்ட் சேர்த்தலா ஸ்ரீ ஆர் அனந்த கிருஷ்ணன் ஆன் த மிருதாங்கம். இனி யாரோ என்று எண்ணாமலே அருணாச்சல

கவிராயர் பாடல் ராகம் சங்கராபரணம் ஆதிதாளம். லிசன் நவ் டு யாரோ என்று எண்ணாமலே. ரிட்டன் பை அருணாச்சல கவிராயர் இன் ராக் சங்கராபரணம் செட் டு ஆதிதாள்.

நிகழ்ச்சியில் நிறைவாக மாதா பராசக்தி பாரதியார் பாடல் ராகமாலிகை ஆதிதாளம். தி கான்சர்ட் கன்க்ளூட்ஸ் வித் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சாங் மாதா பராசக்தி இன் ராகமாலிகை செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தலா ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி காயத்ரி சங்கரன். ஷி வாஸ் அகம்பனிட் பை ஸ்ரீ எம் ஏ சுந்தரேஸ்வரன் ஆன் த வயலின் and Shethala Shri R. Anandakrishnan on the Mridangam. This program was contributed by All India Radio Trichurapalli for Ragam 24/7 DTH Anytime Indian Music.